தண்ணி சோந்தப்பறம் யார வைவன் தந்திவன் தஸ்புஷ்மாஹ்ரஸ்தஸ்புஷ்மாந்தம் இருதோர்ஸ்தானோ வத்தனிவம் அஸ்தி சோமசைய சரி இக்கு.